0: காட்டி கட்டாளி கடாகம் தாகிருதங் தீரம் துப்பக்கம் தடாகம் ஜாகிருதங் நாகிருதம் பாகிருதம் பாஜா காகிருதம் காஜி மகா காஜி காஜாய்.
1: ਇਹ ਸ਼ਬਦ ਬੀਰ ਰਸ ਵਿੱਚ ਦਸਮ ਪਾਤਸ਼ਾਹ ਸਾਹਿਬ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਗੋਬਿੰਦ ਸਿੰਘ ਜੀ ਨੇ ਤਰਾਨੇ ਦੀ ਸ਼ਕਲ ਵਿੱਚ ਆਪਣੀ ਬਾਣੀ ਵਿੱਚ ਉਚਾਰਨ ਕੀਤਾ ਹੈ। ਅਸੀਂ ਜਿਸ ਤਰ੍ਹਾਂ ਆਪਣੇ ਉਸਤਾਦਾਂ ਕੋਲੋਂ ਸਿੱਖਿਆ ਹੈ ਆਪ ਜੀ ਸਾਹਮਣੇ ਪੇਟ ਕਰਦੇ ਹਾਂ।
0: ਚਾਗਿਰਦਮ ਨਾਗਿਰਦਮ ਬਾਗਿਰਦਮ ਬਾਗਿਰਦਮ।